அதி ஏவரங் எபஹி மூமினுங்க லஷ்கர் ஜாலுதா ஏனாக லஷ்கரா ஹங்குராம குர்ம சஃபதா குறிமதிலி ஹிந்து ஏவரன் தென்னவூ அளமெங்க வெறி ரஸ்கலா அளமென்ன கித்திருக்கன் திவ்வான் தேவ் அதி அளமெங்க ஃபேத்திலத்து சாபித் குத்திவ்வான் தேவ் அதி காஃபிர் வெகிம்வா கௌமுக மச்ச அளமென்ன நஸ்ரு திவ்வான் தேவ்.